ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்தோத்திரம். தலைப்பு: மேதா தட்சிணாமூர்த்தி சகசிரநாமம். வழங்குபவர் சிவ பரமேஸ்வர தீட்சிதர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

மூலமூர்த்திர்மூலகுருர்மூலசக்திச்ச மூல்யகஃ மூடபாபவிநிர்முக்தோ மூகதோஷவிபஞ்சனஃ மூர்க்காரிர்மூலபாபக்னோ மூலதோரிகுலாந்தகஃ மூலாசுரகுலத்வம்சீ மூர்க்கதந்தப்ரபிண்ணகஃ மூலவாதாதிரோகக்னோ மூலர்க்ஷாரப்த

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம். அத த்வாவிம்சோத்யாயஹ சிவநைவேத்ய பக்ஷண நிர்ணயஹ பில்வமாஹாத்யம் ச ரிஷயவூச்சுஹ அக்ராஹ்யம் சிவநைவேத்யம் இதி பூர்வம் ஸ்ருதம் வசஹ ப்ரூஹி தன்னிர்ணயம் பில்வமாஹாத்யம் அபி சன்முனே. சூத உவாச: சுணுத்வம் முனயஸ் ஸர்வே சாவதானதயா அதுனா ஸர்வம் வதாமி சம்ப்ரீத்யா தன்யா யோயம் சிவவ்ரதாஹ சிவபக்த சுசிஃ சுத்தஹ சத்வ்ரதி திருட நிச்சயஹ பக்ஷே சிவ நைவேத்யம் த்யஜேத் அக்ராஹ்ய பாவனாம் திருஷ்ட்வாபி சிவ நைவேத்யம் யாந்தி பாபானி தூரதஹ புக்தேது சிவ நைவேத்யே புண்ணியாந்தி கோடிஜஹ அலம் யாக சஹஸ்ரே நாப்யலம் யாரார்புதைரபி பக்ஷிதே சிவ நைவேத்யே சிவ சாயுஜ்யம் ஆப்னுயாத் யத்க்ருஹே சிவ நைவேத்ய ப்ரசாரோபி ப்ரஜாயதே தத்க்ருஹம் பாவனம் ஸர்வம் அன்ய பாவன காரணம் ஆகதம் சிவ நைவேத்யம் க்ருஹீத்வா சிரஸா முதா பக்ஷணீயம் ப்ரயத்னேன சிவஸ்மரண பூர்வகம் ஆகதம் சிவ நைவேத்யம் அன்யதா க்ராஹ்யமித்யபி பிலவே பாப சம்பந்தோ பவத்யே வஹி மாணவஹ அயஸ்ய சிவ நைவேத்ய க்ரஹணேச்சா ப்ரஜாயதே ஸ பாபிஷ்ட கரிஷ்டஸ்யான் நரகம் யாத்யபி த்ருவம் ஹ்ருதயே சந்திரகாந்தே ஜ ஸ்வர்ண ரூப்யாதி நிர்மிதே சிவதீக்ஷாவதா பக்தே நேதம் பக்ஷ்யமிதீர்யதே சிவதீக்ஷான்விதோ பக்தோ மகாப்ரசாத சம்யகம் சர்வேஷாம் அபி லிங்கானாம் நைவேத்யம் பக்ஷயே சுபம் அன்யதீக்ஷாயுதநிருணாம் சிவபக்திரதாத்மனாம் ஷுணுத்வம் நிர்ணயம் ப்ரீத்யா சிவநைவேத்ய பக்ஷணே சாலக்ராமோத்பவே லிங்கே ரசலிங்கே ததா த்விஜாஹ பாஷானே ராஜதே ஸ்வர்ணே சுரசித்த பிரதிஷ்டிதே காஷ்மீரே ஸ்பாட்டிகே ரத்னே ஜோதிர்லிங்கேஷு சர்வஜஹம் சாந்திராயண சமம் ப்ரோக்தம் சம்போ நைவேத்ய பக்ஷணம் ப்ரஹ்மாபி சுசிர் பூத்வா நிர்மாயம் யஸ்து தாரயேத் பக்ஷயித்வா த்ருதம் தஸ்ய சர்வ பாபம் ப்ரணஷ்யதி சண்டாதிகாரோ யத்ராஸ்தி தத் போக்தவ்யம் ந மாணவைஹி சண்டாதிகாரோ நோ யத்ர போக்தவ்யம் தச்ச பக்திதஹ பானலிங்கே ச லோஹே ச சித்தலிங்கே ஸ்வயம்புவி பிரதிமாசு சர்வாசு நண்டோ அதிகிருதோ பவேத் ஸ்நாபயித்வா விதானேன யோ லிங்க ஸ்நபனோதகம் த்ரிஸ்பிபே த்ரிவிதம் பாபம் தஸ்யே ஹாசு விநஷ்யதி அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் பத்ரம் புஷ்பம் பலம் ஜலம் சாலக்ராம சீலாசங்காத் சர்வம் யாதி பவித்ரதாம் லிங்கோ பரிச்சய திரவியம் தத்அக்ராஹ்யம் முனீஸ்வரா சுபவித்ரம் ததஜ்ஞேயம் யல்லிங்க ஸ்பர்ஷ பாஹ்யதஹ நைவேத்ய நிர்ணய ப்ரோக்தம் இத்தம் வோ முனிசத்தமாஹ ஷுணுத்வம் பில்வ மாஹாத்யம் சாவதானதயாதராத் மகாதேவஸ்வரூபோயம் பில்வோ தேவைரபி ஸ்துதஹ யதா கதம் சித் ஏதஸ்ய மஹிமா ஜ்ஞாயதே கதம் புண்ணியதீர்த்தாணி யாவந்தி லோகேஷு பிரதிதான்யபி தானி சர்வாணி தீர்த்தாணி பில்வமூலே வசந்தி பில்வமூலே மகாதேவம் லிங்க ரூபினமவ்யயம் யஃப் பூஜயதி புண்ணியாத்மா சசிவம் ப்ராப்னுயா த்ருவம் பில்வமூலே ஜலைர்யஸ்து மூர்தானம் அபிஜிஞ்சதி சர்வதீர்த்தஸ்நாத ஸ்யாத் ஸ ஏவ புவி பாவனஹம் ஏதஸ்ய பில்வமூலஸ்தா மூலஸ்ய அதாலவாலமனுத்தமம் ஜலாகுலம் மகாதேவோ த்ருஷ்ட்வா துஷ்டோ பவத்யலம் பூஜயேத் பில்வமூலம் யோ கந்தபுஷ்பாதிபிர்நரஹம் சிவலோகமவாப்னோதி சந்ததிர்வர்தே சுகம் பில்வமூலே தீபமாலாம் யஃக் கல்பயதி சாதரம் தத்வஜானசம்பன்னோ மகேஷாந்தர்கதோ பவேத் பில்வசாகாம் சமாதாய ஹஸ்தேன நவபல்லவம் க்ரஹீத்வா பூஜயேத் பில்வம் ச ச பாபைஃ ப்ரமுச்யதே பில்வமூலே சிவரதம் போஜயேத்யஸ்து பக்திதஹ ஏகம் வா கோடிகுணிதம் தஸ்ய புண்ணியம் ப்ரஜாயதே பில்வமூலே க்ஷீரயுக்தம் அன்னம் ஆஜ்யேன சம்யுதம் யோ தத்யா சிவபக்தாய ச தரித்ரோ ந ஜாயதே சாங்கோபாங்கமிதி ப்ரோக்தம் சிவலிங்க ப்ரபூஜனம் பிரவத்தானாம் நிவத்தானாம் பேததோ த்விதம் த்விஜாஹ பிரவத்தானாம் பீடபூஜா சர்வாபீஷ்ட பிரதா புவி பாத்ரேனைவ பிரவர்த்தஸ்து சர்வபூஜாம் சமாசரேத் நைவேத்யமபிஷேகாந்தே சால்யன்னேன சமாசரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் புடே சுத்தே பிரதக்ருஹே கரபூஜா நிவத்தானாம் ஸ்வபோஜ்யம் து நிவேதயேத் நிவத்தானாம் பரம் சூக்ஷ்மம் லிங்கமேவ விசிஷ்யதே விபூத்யப்யர்ச்சனம் குர்யாத் விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் கிருத்வா ததா லிங்கம் சிரசாதாரயேத் சதா. இதி ஸ்ரீ சிவ மஹாபுராணே பிரதமாயாம் வித்யேஸ்வர சம்ஹிதாயாம் சாத்ய சாதன கண்டே சிவ நைவேத்ய வர்ணனோ நாம த்வாவிம்சோத்யாயஹ. ஓம்
2: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

ராஷக்ஞே சஸ்த்ரிவரூதஸ்த்ரீபந்துரோ தேவமிந்த்ராமவர்தயதே சதேனாஷிதி ப்ருஷ்டா நாமாஹீதஸ்ஸஹஸ்ரேண ப்ரவர்ததே மித்ராவருணேதஸ்ய ஹோத்ரமர்ராதோ ப்ருஹஸ்பதி ஸ்தோத்ர.

ஆதயத் அதிச்சந்தசாச்சந்தாசேந்திரியங் க்ஷத்ரமிந்த்ரேவயோ ததத்வ சுவனேவ சுதேயஸ்ய வேதுயஜா.

அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம். ஆறுக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி விசா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் பாவா டு அருணாச்சலம். இந்த இன்ட்ரடக்ஷன் கனகம்மா இஸ் ரிட்டன் ஆன் த பீஸ்ஃபுல் சாலிட்டரி அண்ட் ஷேடி ஸ்லோப் ஆஃப் அருணாச்சலம். இந்த சொல்லன் ஸ்வீட் குவைட்டூட் ஆஃப் த இன்னர்மோஸ்ட் டேபர்னேக்கிள் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் வாட் டிரான்ஸ்பயர்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் லார்ட் அருணாச்சலம். The wonder of devotion, of prema bhakti, consummating in non-dual union is unraveled by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

ாயணங்குருயாத்யங் காமயேத மனுஷ்ய லோகரத்னயாதித்யேஷா வை மனுஷ்யாணாம் ஜிக்ஷ.

மேதாயை மனச அக்னயே ஸ்வாஹேதி மேதயாய மனசா யஜ்ஞமஸ்னுதே தீக்ஷாயை தபஸ அக்னயே ஸ்வாஹேதி தீக்ஷயாஹி தபஸா.

ஏதேவாத்மானம் பரிஷ்ரயந்தி யஜ்ஞஸ்ய வை த்ருஷ்டஸ்யோல்ப மன்வலபத் தத்வா சக்ஷௌ மமன்வாலபத் தஸ்மாத் க்ஷௌமேண தீக்ஷயந்தி யஜ்ஞஸ்ய தயோ நித்வாய பிராச்சீனமாத்ரா பத்னீ தீக்ஷயந்தீந்த்ரியஸ்யா வை பிராச்சீனமாத்ரேந்த்ரியஜ்ஞஸ்த்ரியா ப்ரஜா ீந்திரியமஸ்யாந்தோ நிர்வை தீட்சிதீட்சிதம் விமே

ஷதையூர்வோஷதையூர்ஜம்வாத்தன்மத்யத ஆத்மனோ தத்தே பிரஜானாம் சயோத்ரேன ச பத்னீ சன்னஷ்யதே மேகலயா தீக்ஷிதோ அதோ மிதுனத்வாயோர்த்வம் வை புருஷஸ்ய நாபேர்மேத்யவா வாசீனமேவாயன்மேகலாம் பர்யஸ்யதே மேத்யஸ்ய ச மேத்யஸ்ய சவிதத்யை தேவதாப்ஷோ வா ஏஷ மேதாயாத்மானமாலபதே யோ தீக்ஷதே ஏதாத்மானஞ்ஜன்மேகலாம் பர்யஸ்யதே தஸ்மாத்வாத் ஏதஸ்யான்னமன்னாத்யவார்த்த இவ ஏஷ வ்ருத்தஸ்தஸ்மாத் வத்ஸ்யான்னமன்னாத்யஞ்யதா வா இஹ கீகர ஸ்லோக்கேயோதீட்சித அன்னமத்யஸ்மேன ஸ்யத.

ஜத்மஸ்வோதேவீஸ்வதேவீப்பாத்தவனவருணப்பாத்தியந்திரபுங்கவனகுங்காக்கமேதான்பித்ருயத்யந்திரம்பகாஸ்தத்ருதீயபுங் சவனந்தமாத்ருதீயசவனே விஷ்வகும் ரூபகும் சத்யதே விஷ்வக்ருஷ்யே ஏதத்ரூபம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: சத்யாத்ம சத்தா ரூபம்,
3: சத்யாத்மான்னு இருக்கு அந்த ஆகாச சரீரம் பிரம்மா, அதனுடைய வியாக்கியானமா இருக்கு. சத்யாத்மான்னு இருக்கு இல்லையா, சத்யாத்மா சத்யாத்மா
2: சத்தா ரூபம்,
3: சத்தா ரூபம் இத்தர்த்தம், சத்தா ரூபம்.
2: பிராணாராமம் பிராணஹா சகலாதார பூதா சிதம்பர சக்தி உச்சதே ஸ்வரூப பூதாயாம் தஸ்யாம் ஏவ ஆராமஹா யஸ்ய தத் பிராணாராமம்.
3: பிராண சப்தேனாபி சாயவ சிச்சக்தி உச்சதே, ஆகாச சப்தேன யதா சிச்சக்தி உச்சதே பிராண சப்தேனாபி சிச்சக்திரேவ உச்சதே.
2: மனஹ
3: தரிஹி பிரம்ம நோச்சதே என்று சிந்தனியம், சிச்சக்தி விசிஷ்டம் பிரம்ம, சிச்சக்தினா வேறொரு பதார்த்தம் இல்லை, அது பிரம்மத்தோடு சேர்ந்தது. அது
2: மன ஆனந்தம், மனசிய
3: மன ஆனந்தம் பிரம்மத்தினுடைய விசேஷணம், மன ஆனந்தம்
2: மன ஆனந்தம்
3: மன ஆனந்தம்
2: மன ஏவ
3: அபிஷுத அர்த்தம் வந்து
2: மனசிய ஆனந்தா எஸ்
3: மனசி மனசியேவ
2: மனசி
3: ஏவா இல்லையா
4: மனசிய ஆனந்த மனசி ஆனந்தா எஸ்
3: பிரேவகார அதிகா வர்த்தது மனசி ஆனந்தா
2: மனசி ஆனந்தா எஸ்
3: மனசீதி லிஞ்சி சரீரே சுகம் இது வத உபச்சாரிக சப்தமிய அதிகரணத்து நிர்தேசக பாஷ்யே இது உபச்சாரிக இது பாஷ்யகாரைஹி உபச்சாரிக ரூபேண உக்தம் மனசா ஆனந்தஹ இதே விவக்ஷ மனக்கரணகத்வ விவக்ஷாயம் ததைவ பவதி பரந்து மனசி இது சரீரே சுகம் இத்யுச்சதே கலு சரீரே சுகம் ஆத்மன்யோ சுகம் இது வக்தவ்யம் சரீராவச்சேதேன தத்வத்
2: அத்ராபி ஆனந்த இதி சிதம்பரம் பிரகிருதி உச்சதே
3: அத்ராபி ஆனந்த சப்தேனாபி தாசா ஏவ பிரகிருதி உச்சதே இப்போ பதத்ரயம் லப்தம் ஆகாசபதம் பிராணபதம் மனப்பதம் சிச்சக்தேஹே கதனாய
4: அத்ர மனஹ இதி ஈஸ்வரஸ்ய அந்தகரணம் இதி
3: ஐவம் சத்யம் ததேவ
4: சக்தி ஹி உச்சதே
3: மனஷப்தேன சா மனஷப்தேன அத்ர சா சக்தி ஹி உச்சதே இதி சர்வத்ர ந மனஷப்தேன அத்ர சா சக்தி ஹி உச்சதே தாவதே
2: ததா ஸ்ரூயதே யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் இதி சாந்தி சமர்த்தம் சிவதாபன்னம்
3: தத்ராபி ஆனந்த இதி சிதம்பர பிரகிருதி உச்சதே ஆனந்த சப்தேனாபி சிதம்பர பிரகிருதிரேவ உச்சதே ஆகாஷ சப்தேனாபி சிதம்பர பிரகிருதிரேவ உச்சதே இதெல்லாம் நீங்க சொல்றீர்கள், அதுக்கு பிரமாணம் என்ன கேட்டா அதுக்கு பிரமாணம் காமிக்கிறார்.
2: ததா ச ஸ்ரூயதே யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத்
3: சாமானாதிகரணேன பிரயோக அஸ்தி அயம் ஆகாஷ ஆனந்த இதி தரி ஆகாஷ சப்தேனாபி சஹா உச்சதே ஆனந்த சப்தேனாபி உச்சதே ஸ்ருதௌ யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் இத்யஸ்தி கோஹ்யேவ அன்யாத் கஹ ப்ராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் ஒரு வாக்கியம் அன்யாத் தெரியுமா அன்யாத் அனிதி அனிதி ஸ்வசிதி பிராணிதி பிராயண சைவர்த்தா ஸ்வசிதி பிராணிதி அனிதி சேஷ்டதே இத்யர்த்தேபி அனிதி இத்யஸ்தி அந்யாத் கஹ சேஷ்டேதா கஹ பிராண்யாத் கஹ பிராணன வியாபாரம் குறியாத் கஹ சுவாசோச்சுவாசம் குறியாத் இத்யுக்தி சர்வம் ததீனம் இது யதேஷ ஆகாஷ ஆனந்த ந ஸ்யாத் ஆகாஷ ஆனந்த இது ஏகைவ பதார்த்த ஆகாஷாத்மக ஆனந்த பரமாத்மா இது ந ஸ்யாத் அர்த்தம் பரமாத்மா இது ந ஸ்யாத் தரி கிம் சேஷ்டேதா இத்தியம் அந்தலோகத்துல ஸ்ருதே தாத்பரியம் பரமாத்மான்னு ஒரு பதார்த்தம் இல்லாத போனால் கிம் எதுவுமே நடக்காது சொல்றது இல்லையா அந்த அர்த்தத்தில் ஸ்ருதி அவ்வளவுதான் அத்த எதேஷ ஆகாஷ ஆனந்த ந ஸ்யாத் ஆகாஷ ஆனந்தான ஒரே பதார்த்தத்தை ரெண்டு வார்த்தையால சொல்லியிருக்கார் அதனால ஆகாஷ ஆகாஷ சப்தேனாபி ததேவ உச்சதே ஆனந்த சப்தேனாபி ததேவ உச்சதே இது அஸ்மாபிஹி ஸ்வீகர்த்தும் சக்யதே
2: சாந்தி சமர்த்தம் சிவதாபன்னம்
3: சாந்தி சமர்த்தம் சாந்தியா சமர்த்தம் சாந்தி சமர்த்தம்
2: அமிர்தம் அநாதி
3: சிவத்வ சிவத்வ சம்பன்னம் శివతా, శివత ఇత్యుక్తే శాంతి మంగళం, శాంతిరేవ శివత, శివత్వం శివతా సంపన్నం ఇత్యుక్తే శివత్వ విశిష్టం శివం ఇత్యర్థ. అమృతం
2: అమృతం అనాది ముక్తం,
3: అమృతం అనాది ముక్తం కార్త అనాది ముక్త
2: సదా ముక్త
3: సదా ముక్త నిత్య ముక్త ఇత్యుక్తే జీవాన్ వ్యావర్తయతు
4: సోపి
3: ముక్తో భవిష్యతి
4: భవిష్యతి పరంతు అనుగ్రహ
3: అనుగ్రహవశాత్ ఇదానీ
4: ప్రాంతముక్తః ఇతి వక్తవ్యం అత్ర తు ముక్తిస్తున ప్రాప్యతే స్వతః వరదః.
3: బంధోత్తరం ముక్తః నిత్యముక్తోన, బంధం అప్రాప్యైవ నిత్యముక్తః. పరమాత్మా ముక్తః ఇత్యుక్తే పూర్వం బద్ధః ఆసీత్ న చింతనీయం. పరమాత్మ విషయే ముక్తః ముక్తః ఇతి శబ్దః ఆగచ్చతి ఆగచ్చతి తర్హి పరమాత్మా అపి పూర్వం కదాచిత్ బద్ధః ఆసీత్ వా ఇతి న చింతనీయం. నిత్యముక్తః అనాదిముక్తః అత్ర
2: సచ్చిదానంద రూపం పరమాకాశ స్వరూపం బ్రహ్మస్వరూపానందం
3: బ్రహ్మ
2: స్వరూపానందం మనసా ఏవ అనుభవతి బాహ్యకరణ నిరపేక్షం ఇది సిద్ధం మన ఆనందం ఇత్యనేన.
3: తత్ర చిచ్చక్తియే మనస్సును చూడరదు పోలి ఇక్కడ మయాపి నజ్ఞాయతే ద్రష్టవ్యం అగ్రే స్పష్టీ భవేత్ పశ్యామ. అత్ర సచ్చిదానంద రూప పరమాకాశ రూపం బ్రహ్మ, సచ్చిదానంద రూపం పరమాకాశ రూపం యద్ బ్రహ్మ తద్ బ్రహ్మ కిం కరోతి?
2: స్వరూపానందం మనసా
3: స్వరూపానందం మనసా ఏవ అనుభవతి. మయా ఉక్తం పూర్వమే ఉక్తం.
2: బాహ్యకరణ నిరపేక్ష
3: బాహ్యకరణ అపేక్ష కడయాదు.
4: బాహ్యకరణ అపేక్ష నాస్తి ఇత్యుక్తే
3: బాహ్యకరణాని నసంతి ఏవ నసంతి అపేక్షాపి నాస్తి.
4: సంధి చేదు ఏవ అపేక్ష నాస్తి ఇది ఉక్తం
3: తథా తథా వివక్ష నాస్తి ఇది చింతయామి. పరమాత్మనః బాహ్యకరణాని న స్వీకర్తవ్యాని వస్తుగత్యా శృతిరేవ నక్ తస్య కార్యం.

0: करणाभावेपि जीवानां बाह्यकरण अपेक्षा अस्ति खलु, तर्हि जीवानां बाह्यकरणापेक्षा अस्ति इति कृत्वा आनन्दानुभवाय आनन्दानुभवाय जीवानां बाह्यकरणापेक्षा अस्ति इति कृत्वा परमात्मनोऽपि तथैव स्यात् इति प्रसक्तौ परमात्मनः बाह्यकरणनिरपेक्षम् इति वक्तुं शक्यते। परमात्मनः विषये बाह्यकरणनिरपेक्षम् इति वक्तुं परमात्मनः एव बाह्यकरणानि अपेक्षन्ते इति नास्ति। बाह्यकरणसापेक्षः आनन्दः कुत्रचित् प्रसिद्धः खलु, तत् परमात्मनः नास्ति इति वक्तुं शक्यते, अप्रसक्तप्रतिषेधो नास्ति। बाह्यकरणसापेक्षः आनन्दः अस्माकं अस्माकं वर्तते प्रसिद्धः, जीवानां प्रसिद्धः, सः तथा नास्ति परमात्मनः इति वक्तुम् एवं प्रयोगः सम्भवति।
1: इदमेव ज्ञापकं ब्रह्मभावम् आपन्नानां मुक्तात्मनां निरतिशयस्वरूपानन्द अनुभवसाधनं बाह्यकरणनिरपेक्षम् अन्तःकरणम् अस्ति इति।
0: मुक्तानामपि अन्तःकरणम् अस्ति ஒரு தீர்மானம் இப்ப வந்துருது, முக்தானாம் அப்படி அந்த கரணம் அஸ்தி பாஹ்ய கரணம் நாஸ்தி, தத்ர கிம் ஞாபகம் கிம் பிரமாணம், இதமேவ பிரமாணம், இதமேவ ஞாபகம், குதஹ பரமாத்மனஹ ஆனந்த அனுபவாய ஸ்வரூப ஆனந்த அனுபவாய மனஹ அபேக்ஷதே, மன மனோ மத இந்திரியமாக கிருதா இல்லையான்னு பார்க்கணும், அக்ரிமேஷு தத்பராணி அதிகரணாணி ஆகச்சந்தி தான் ஸ்பஷ்டி பவதி, மயாபி பூர்ணம் நிச்சித்திய உச்சதே கலோ, அதாவது பங்கர்த்தா உச்சதே கிரமேண அஸ்மாகம் ஆகச்சதி சர்வம், இதானிக்கு முக்தம் இது ஸ்பஷ்டம், பரமாத்மனஹ ஸ்வரூப ஆனந்த அனுபவாய மனஹ அஸ்தி இது ஞாயதே, தரிஹி முக்தானாம் மனஹ அஸ்தி இது லப்யதே, அன்யதா தத் பரமாத்மனஹ அபி நாபேக்ஷேத, சாதாரணமா எப்படி கேள்வி வரும், ஸ்வரூபானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு எதுக்கு மனசு, ஸ்வரூபம் தானே, ததாபி பரமாத்மனஹ அஸ்தி இது ஞாயதே, தத் கதம் கிமர்த்தம் கல்பியதே இத்யுக்தே ந கல்பியதே ஸ்ருத்யா உச்சதே, இது கல்பிக்க முடியாது, கல்பனை பண்ணவே முடியாது, ஸ்வரூபமே ஆனந்தம் ஆயிடுத்துனா சுப்பிரகாசம் ஆயிடுத்துனா மனசு எதுக்குன்னு கேள்வி தான் வரும், பரந்து ஸ்ருதி வததி மன ஆனந்தம் இது, தரிஹி மனசகாரேண அனுபூயமான ஆனந்தா இது வர்த்ததே, தரிஹி முக்தானாம் அபி ததைவ இது நிச்சயதும் சக்யதே।
1: अतः बाह्यकरणनिरपेक्षेण शुद्धबोधशक्तिरूपेण मनसा स्वरूपानन्दम् अनन्तम् अनुभवत्।
0: ब्रह्म नित्यतृप्तम् नित्यतृप्तत्वम् एवं रूपेण व्याख्यातव्यम्। इदानीं स्पष्टीकृत्य उक्तवान्, ततो गत्वा अयं विषयः कः स्पष्टीकृतः इदानीं पश्यतु, एकः अंशः उक्तः, बाह्यकरणनिरपेक्षेण शुद्धबोधशक्तिरूपेण मनसा, அந்த சிச்சக்தியை தான் மனசுன்னு சொல்றது, வேற தனி பதார்த்தம் இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு திரவியம் தனி திரவியம் கிடையாது, அது அது மனசை ஸ்தாபனி பரமாத்மனஹ மனஹா இத்துக்தே, எதுக்கு அங்கங்க ஓடுற ஏதோ ஒரு திரவியம் மாதிரி நினைக்க கூடாது, சிச்சக்தி அந்த சிச்சக்தியை தான் மனசு வச்சிருக்குன்னு தெரியுது,
2: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி உச்சது,
0: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி
2: அனுபவத்தும் எது எது மனஹா இத்துக்தே, சோ ததபி சிச்சக்தி
0: அப்படிதான் தெரியுது, சுத்த போத சக்தி ரூபேண
2: சிச்சக்தி சமவேதா சக்தி இது உச்சி, சிச்சக்தி சமவேதா சக்தி இது
0: உச்சி சத்யம்,
2: தர்ஹி யதி மனஹ உச்சதே
0: தத் சக்திரேவ மனஹ இது அன்ய அன்யத் கிமபி மனஹ நோக்தம், இதானே சிச்சக்தி பாஹ்ய கரண நிரபேக்ஷண சுத்த போத சக்தி ரூபேண மனசான் போட்டிருக்கு,
2: சுத்த போத சக்தி விசேஷ விசேஷம், தர்ஹி ததபி மனஹ சமாயேன உக்தம்,
0: சமாய இது நயாயிகானாம் ரீத்யா அஸ்தி तथैव वक्तव्यं च नास्ति, मुक्तात्मनाम् ईश्वरस्य च मनोविशेषः अस्ति, मनोविशेषः अस्ति इति व्याख्यानम्, यतः अस्माकं रीत्या यादृशं मनः तादृशम् इति न चिन्तनीयम् इति कृत्वा, मनोविशेषः अस्ति इत्यत्र इति नित्यतृप्तत्वस्य स्वार्थप्रयुक्तसृष्टिवैषम्यप्रसक्त्यभावसिद्धौ उपयोगमाह न तस्य कदापि इति अग्रे गतम्, व्याख्यानम् अग्रे गतम्। अस्तु इदं क्रमेण स्पष्टीभवति,
2: स्वेनैव स्वस्य अनुभवः क्रियते इति वक्तव्यं, तर्हि
0: स्वकीयशक्त्या स्वकीयशक्त्या इत्युक्तं
2: स्वकीयशक्त्या आनन्दस्य
0: अनुभवः क्रियते इति अन्नमारि वदतु, तेन नित्यतृप्तम् इति उच्यते,
1: तस्य कदापि बाह्यसांसारिकसुखलवापेक्षा भवति,
0: बाह्यसांसारिकसुखलवापेक्षा न भवति इत्यर्थः, बाह्यसांसारिकसुखलवापेक्षा परमात्मा सृजति इत्युक्ते ऐदोरु सुखं कडकिरदकः स्वस्य प्रयोजनं ಪ್ರಯೋಜನಾಯ ಸೃಜತಿ ಇತಿ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்தோத்திரம். தலைப்பு: மேதா தட்சிணாமூர்த்தி சகசரநாமம். வழங்குபவர் சிவ பரமேஸ்வர தீட்சிதர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

பாசோ சர்வித்மவித்பவேத்யந்தனஜம் திருஷ்டாத்தாபிரவீன்முதா போ புத்திரத்வம் மகாபாக்யவானசி பிரேமபாஜனம் புரா ஜகதி சகலே ஜலேன க

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம். அத த்வாவிம்சோத்யாயம் சிவநைவேத்யபக்ஷண நிர்ணயம் பில்வமாஹாத்யம் ச ரிஷயவூச்சு அக்ராஹ்யம் சிவநைவேத்யம் இதி பூர்வம் ஸ்ருதம் வஜஹ ப்ரூஹி தன்னிர்ணயம் பில்வமாஹாத்யம் அபி சன்முனே. சூத உவாச: சுணுத்வம் முனயஸ் ஸர்வே சாவதானதயா அதுனா ஸர்வம் வதாமி சம்ப்ரீத்யா தன்யா யோயம் சிவவ்ரதாஹ சிவபக்த சுசிஃ சுத்தஹ சத்வ்ரதி திருட நிச்சயஹ பக்ஷே சிவ நைவேத்யம் த்யஜேத் அக்ராஹ்ய பாவனாம் திருஷ்ட்வாபி சிவ நைவேத்யம் யாந்தி பாபானி தூரதஹ புக்தேது சிவ நைவேத்யே புண்ணியாந்தி கோடிஜஹ அலம் யாக சஹஸ்ரே நாப்யலம் யாரார்புதைரபி பக்ஷிதே சிவ நைவேத்யே சிவ சாயுஜ்யம் ஆப்னுயாத் யத்க்ருஹே சிவ நைவேத்ய ப்ரசாரோபி ப்ரஜாயதே தத்க்ருஹம் பாவனம் ஸர்வம் அன்ய பாவன காரணம் ஆகதம் சிவ நைவேத்யம் க்ருஹீத்வா சிரஸா முதா பக்ஷணீயம் பிரயத்தேன சிவஸ்மரண பூர்வகம் ஆகதம் சிவ நைவேத்யம் அன்யதா க்ராஹ்யமித்யபி பிலவே பாப சம்பந்தோ பவத்யே வஹி மாணவஹ அயஸ்ய சிவ நைவேத்ய க்ரஹணேச்சா ப்ரஜாயதே ஸ பாபிஷ்ட கரிஷ்டஸ்யான் நரகம் யாத்யபி த்ருவம் ஹ்ருதயே சந்திரகாந்தே ஜ ஸ்வர்ண ரூப்யாதி நிர்மிதே சிவதீக்ஷாவதா பக்தே நேதம் பக்ஷ்யமிதீர்யதே சிவதீக்ஷான்விதோ பக்தோ மகாப்ரசாத சம்யகம் சர்வேஷாம் அபி லிங்கானாம் நைவேத்யம் பக்ஷயே சுபம் அன்யதீக்ஷாயுதநிருணாம் சிவபக்திரதாத்மனாம் ஷுணுத்வம் நிர்ணயம் ப்ரீத்யா சிவநைவேத்ய பக்ஷணே சாலக்ராமோத்பவே லிங்கே ரசலிங்கே ததா த்விஜாஹ பாஷானே ராஜதே ஸ்வர்ணே சுரசித்த பிரதிஷ்டிதே காஷ்மீரே ஸ்பாட்டிகே ரத்னே ஜோதிர்லிங்கேஷு சர்வஜஹம் சாந்திராயண சமம் ப்ரோக்தம் சம்போ நைவேத்ய பக்ஷணம் ப்ரஹ்மாபி சுசிர் பூத்வா நிர்மாயம் யஸ்து தாரயேத் பக்ஷயித்வா த்ருதம் தஸ்ய சர்வ பாபம் ப்ரணஷ்யதி சண்டாதிகாரோ யத்ராஸ்தி தத் போக்தவ்யம் ந மாணவைஹி சண்டாதிகாரோ நோ யத்ர போக்தவ்யம் தச்ச பக்திதஹ பானலிங்கே ச லோஹே ச சித்தலிங்கே ஸ்வயம்புவி பிரதிமாசு ச சர்வாசு ந சண்டோ அதிக்ருதோ பவேத் ஸ்நாபயித்வா விதானேன யோ லிங்க ஸ்நபனோதகம் த்ருஷ்பிபே த்ரிவிதம் பாபம் தஸ்யே ஹாசு விநஷ்யதி அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் பத்ரம் புஷ்பம் பலம் ஜலம் சாலக்ராம சீலாசங்காத் சர்வம் யாதி பவித்ரதாம் லிங்கோ பரிச்சய திரவியம் தத்அக்ராஹ்யம் முனீஸ்வரா சுபவித்ரம் ததஜ்ஞேயம் யல்லிங்க ஸ்பர்ஷ பாஹ்யதஹ நைவேத்ய நிர்ணய ப்ரோக்தம் இத்தம் வோ முனிசத்தமாஹ ஷுணுத்வம் பில்வ மாஹாத்யம் சாவதானதயாதராத் மகாதேவஸ்வரூபோயம் பில்வோ தேவைரபி ஸ்துதஹ யதா கதம் சித் ஏதஸ்ய மஹிமா ஜ்ஞாயதே கதம் புண்ணியதீர்த்தாணி யாவந்தி லோகேஷு பிரதிதான்யபி தானி சர்வாணி தீர்த்தாணி பில்வமூலே வசந்தி பில்வமூலே மகாதேவம் லிங்க ரூபினமவ்யயம் யஃப் பூஜயதி புண்ணியாத்மா சசிவம் ப்ராப்னுயா த்ருவம் பில்வமூலே ஜலைர்யஸ்து மூர்தானம் அபிஜிஞ்சதி சர்வதீர்த்தஸ்நாத ஸ்யாத் ஸ ஏவ புவி பாவனஹம் ஏதஸ்ய பில்வமூலஸ்தா மூலஸ்ய அதாலவாலமனுத்தமம் ஜலாகுலம் மகாதேவோ த்ருஷ்ட்வா துஷ்டோ பவத்யலம் பூஜயேத் பில்வமூலம் யோ கந்தபுஷ்பாதிபிர்நரஹம் சிவலோகமவாப்னோதி சந்ததிர்வர்தே சுகம் பில்வமூலே தீபமாலாம் யஃக் கல்பயதி சாதரம் தத்வஜான சம்பன்னோ மகேஷாந்தர்கதோ பவேத் பில்வசாகாம் சமாதாய ஹஸ்தேன நவபல்லவம் க்ரஹீத்வா பூஜயேத் பில்வம் ச ச பாபைஃ ப்ரமுச்யதே பில்வமூலே சிவரதம் போஜயேத்யஸ்து பக்திதஹ ஏகம் வா கோடிகுணிதம் தஸ்ய புண்ணியம் ப்ரஜாயதே பில்வமூலே க்ஷீரயுக்தம் அன்னம் ஆஜ்யேன சம்யுதம் யோ தத்யா சிவபக்தாய ச தரித்ரோ ந ஜாயதே சாங்கோபாங்கமிதி ப்ரோக்தம் சிவலிங்க ப்ரபூஜனம் பிரவத்தானாம் நிவத்தானாம் பேததோ த்விதம் த்விஜாஹ பிரவத்தானாம் பீடபூஜா சர்வாபீஷ்ட ப்ரதா புவி பாத்ரேனைவ ப்ரவர்த்தஸ்து சர்வ பூஜாம் சமாசரேத் நைவேத்யமபிஷேகாந்தே சால்யன்னேன சமாசரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் புடே சுத்தே ப்ரதக்ருஹே கரபூஜா நிவத்தானாம் ஸ்வபோஜ்யம் து நிவேதயேத் நிவத்தானாம் பரம் சூக்ஷ்மம் லிங்கமேவ விசிஷ்யதே விபூத்யப்யர்ச்சனம் குர்யாத் விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் கிருத்வா ததா லிங்கம் சிரசாதாரயேத் சதா. இதி ஸ்ரீ சிவ மஹாபுராணே பிரதமாயாம் வித்யேஸ்வர சம்ஹிதாயாம் சாத்ய சாதன கண்டே சிவ நைவேத்ய வர்ணனோ நாம த்வாவிம்சோத்யாயஹ. ஓம்
2: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம். ஆருக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி விசா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் பாவ டு அருணாச்சலம். இந்த இன்ட்ரடக்ஷன் கனகம்மா ஹஸ் ரிட்டன் ஆன் த பீஸ்ஃபுல் சாலிட்டரி அண்ட் ஷேடி ஸ்லோப் ஆஃப் அருணாச்சலம். இந்த சொல்லன் ஸ்வீட் குவைட்யூட் ஆஃப் த இன்னர்மோஸ்ட் டேபர்னேக்கிள் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் வாட் டிரான்ஸ்பயர்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் லார்ட் அருணாச்சலம். The wonder of devotion, of prema bhakti, consummating in non-dual union is unraveled by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, the next program is Yoga, Spiritual Discourse. In this, you are about to listen Sadhana, presented by Sri Ramakrishnan. Thank you. Om Namah Shivaya.
1: Shri Gurubhyo Namaha. Hari Om. Om Sahanavatu, Sahanavbhunaktu, Sahaviryankaravavahi, தேஜஸ்வினாவதி தமஸ்து மா விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தபஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி க்ரியா யோகா சமாதி பாவனார்த்த க்லேஷ அனுகரணார்த்தச்ச அவித்யா ஸ்மிதா ராக த்வேஷாபிநிவேஷாஹ பஞ்ச க்லேஷாஹ அவித்யா க்ஷேத்ரமுத்தரேஷாம் ப்ரசுப்த தனு விச்சின்ன உதாராணாம் அனுத்யா சுசி துக்கநாத்மசோ நித்ய சுசி சுகாத்ம க்ஷாதிர வித்யா திருக்தர்ஷ்ண சக்தியோ ரேகாத்ம தெய்வாஸ்மிதா சுகானுஷயி ராக துக்கானுஷயி த்வேஷ ஸ்வரசவாயி விதுஷோபி சாரூடோ விநிவேஷ தே பிரதிபரசவஹேயாஹ சூக்ஷ்மாஹ தியானஹேயாஹ சத்வ்ருத்தயஹ க்ளேஷமூல கர்மாஷயோ த்ருஷ்டாத்ருஷ்டஜன்ம வேதனியஹ சதிமூலே தத்விபாகோ ஜாத்யாயுர்போகாஹ தே ஹ்லாதபரிதாபஃலாஹ புண்ணியா புண்ணிஹே தத்வாத் பரிணாமதாபசம்ஸ்காரதுக்கைஹ குணவிருத்திவிரோதாச்ச துக்கம் ஏவ சர்வம் விவேகினஹ ஹேயம் துக்கமனாகதம் த்ருஷ்டதர்ஷியோ சம்யோகோ ஹேய ஹேதுஹ பிரகாஷக்ரியாஸ்திதிசீலம் பூதேந்திரியாத்மகம் போகாபவர்க்கார்த்தம் த்ருஷ்யம் விசேஷவிசேஷலிங்கமாத்ராலிங்கானி பூனப்பர்வாணி த்ருஷ்டாதிருஷிமாதிரசுத்தோபி பிரத்யானபஷ்யஹ ததர்த்த ஏவ த்ருஷ்யஸ்ய ஆத்மா கிருதார்த்தம் ப்ரதி நஷ்டமப்யநஷ்டம் தவன்யதாதாரணத்வாத் ஸ்வஸ்வாமிசக்தியோ ஸ்வரூபோபலப்திஹேதுஸ் சம்யோகஹ தஸ்ய ஹேதுரவித்யா தத்பாவாத்ஸம்யோகாபாவோ ஹானம் ததுஷே கைவல்யம் வியக்ஷாதிரவிப்ளவா ஹானோபாயஹ தஸ்ய சப்ததா பிராந்த பூமி ப்ரஜ்ஞா யோகாங்க அனுஷ்டானாத் சுத்தி க்ஷயே ஜ்ஞான தீப்திராவேக க்ஷாதேஹே யம நியமாசன ப்ராணாயாம வ்ரத்யாஹார தாரண த்யான சமாதயோ அஷ்டௌ அங்காணி அஹிம்சா சத்யம் அஸ்தேய ப்ரஹ்மச்சர்ய அபரிக்ரஹ யமாஹ ஜாதி தேச கால சமயாவனவச்சின்னாஹ சாரபௌம மஹாவ்ரதம் சௌச சந்தோஷ தபஸ்வாத்யாய ஈஷ பிரணிதானானி நியமாஹ விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம் விதர்க்காஹ ஹிம்சா தேஹ கிருதகாரிதானுமோதித லோப க்ரோத மோஹ பூர்வகாஹ மிருது மத்யாதி மாத்ரா துக்க ஜ்ஞானானந்த ஃபலா இதி பிரதிபக்ஷ பாவனம் அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத்சன்னிதௌ வைரத்யாக சத்ய பிரதிஷ்டாயாம் க்ரியாஃபலாசயத்வம் அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வத்வபஸ்தானம் பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிலாபஹ அபரிஹஸ்தைரிய ஜன்மகசாந்தா சம்போதஹ சௌசாத் ஸ்வாங்க ஜுகுப்சா பரைர் அசம்சர்கஹ சத்வசுத்தி சமமனஸ்யேகாக்ரிய இந்திரிய ஜயாத்மதர்ஷ்ண யோக்யத்வானி ச சந்தோஷாதனுத்தம சுகலாபஹ காயேந்திர சித்திர் அசுத்தி க்ஷயாத் தபஸஹ. வில் வில் ஃபினிஷ் வித் திஸ் சித்தி நவ, சோ யூ கேன் ஸ்டாப் காஃபிங். ஸ்வாத்யாயாத் இஷ்ட தேவதா சம்ப்ரமோஷஹ. ஸ்வாத்யாயாத் இஷ்ட தேவதா சம்ப்ரமோக சம்ப்ரயோகஹ. ஸ்வாத்யாயாத் இஷ்ட தேவதா சம்ப்ரயோகஹ. ஸ்வாத்யாயாத் இஷ்ட தேவதா சம்ப்ரயோகஹ. ஸ்வாத்யாயாத் இஷ்ட தேவதா சம்ப்ரயோகஹ. ஸ்வாத்யா தப ஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி நியமாஹ தபஹ நௌ ஸ்வாத்யாயா த்ரூ ஸ்வாத்யாயா டு ஸ்டடிங் தி சாஸ்திரா ஓங்கார ஜப யூ வில் கெயின் தி தி தர்ஷனா தி விஷன் ஆஃப் இஷ்ட தேவதா தி டெய்டி ஆஃப் யுவர் டிசையர் தி டெய்டி விச் யூ டூ பூஜா ஆஃப் விச் யூ வர்ஷிப் தேவா ரிஷய சித்தாச்ச ஸ்வாத்யாயசீலஸ்ய தர்ஷனம் கச்சந்தி. சோ இஷ்ட தேவதா மீன்ஸ் இட் கேன் பி ஆஃப் தி டெய்டிஸ் இட் கேன் பி இட் மே பி ரிஷிஸ் ஆர் இட் மே பி தி சித்தாஸ் தி சித்த புருஷாஸ் ஃபார் தி பர்சன் ஹூ ஹாஸ் திஸ் ஷீலா திஸ் ஹேபிட் டு டூ ஸ்வாத்யா டு பிராக்டிஸ் ஸ்வாத்யாயா ஸ்டடிங் ஆஃப் சாஸ்திராஸ் ஆர் டூயிங் தி பிராக்டிஸ் ஆஃப் யோகா ஆர் தி பிரணவ ஜபா he for him darshanam gacchanti these people they become visible they present themselves in front of them they have the visions of these people karyecha asya vartanta iti and what is the use I see them I see you what is the difference I'll see the

ஆஞ்சதேபூலயாஞ்சதேபூலயாஞ்சதேதட்சிணம் பூர்வமாந்தே சவ்யதும் பூர்வம் மனஷ்யா ஆஞ்சதே த்ரிரண்யத்ரிரண்யாந்தே பரிமிதகும் விமனஷ்யா ஆஞ்சதே ந புனர்நிவேதயதி புனராவர்த்தகும் விமனஷ்யா ஆஞ்சதா இந்திரோ வை வித்ரமஹந்தஸ்ய கலீனிகா பராபதாத்ரிகுபமகச்சத்ததாஞ்சனந்தைக்ககுபமாந்தே சவ்யம் வை சக்ஷர் நேவ பாதே தத்ததாதி சத்யமேவாலப்யதீக்ஷாமுபைத்யந்தரஹந்தயா.

மேதாயை மனச அக்னயே ஸ்வாஹேதி மேதயாய மனச யஜ்ஞமஸ்னுதே தீக்ஷாயை தபஸ அக்னயே ஸ்வாஹேதி தீக்ஷயாஹி தபஸ.

ீந்திரியமஸ்யாங்கதாதியோ நிர்வை தீக்ஷிதஸ்ய தீக்ஷிதம் விமே.

சர்வா தேவதா விஷ்ணுர் யஜ்ஞோ தேவதாஶ்சைவ யஜ்ஞம் சாலத்த சரஸ்வதி மனோச்சவாத்யந்தவ்யா ஆவாத்வை சரஸ்வதி வாசா யஜ்ஞஸ்தந்ததோ வாசைவ யஜ்ஞகும் சந்தனோதி பார்ஹஸ்பத்யா மனோச்சவாத்யந்தவ்யா ீஷிமாயணி வாயோ வை தேவீட்சிதோவை நம்பிர ோக்கேவைநோக்கேவேதயோஷியோக்கேவேதயதி நக்ஷத்ரம் த்ருஷ்ட்வா வாசம் விஸ்ருஜதே த்வௌ வா ருதுஃஶ்ச ராத்ரிஶ்ச ந்யமேவ ருதுஃம் சம்ப்ராப்ய வாசம் விஸ்ருஜதே ப்ரதஞ்சரேதி வாசம் விஸ்ருஜதே ப்ரதக்ரிஷ்யே தஸ்ய வ்ரதேன யஜ்ஞஃ ஸந்ததோ வ்ரதேனைவ யஜ்ஞகும் ஸந்ததோதி மனமஹா யஜுஷா ஹஸ்தா அவனே நித்யே யஜுஷா ஹி

ேவாஸ்தவிதாவசோர்மசுதாவேதி சமித்ருப்ரசூத ஏவைதாபிர் தேவதாபிருபப்ரதிக்ருஹ்ணாத்மனோ ஹி பும்ஸாயை ஆயுர்வைகோபாத் ஸ்ருஷ்டாதிபதிஃ பூஷா பிரதிக்ருஹீதேதி வாயுமேவாசாங்கோப்தாரமகஃ ஸ்வஷ்டாரமதிபதிம் பூஷணம் பிரதிக்ருஹீதாரமாபோ வை யஜ்ஞோ யதபோ தீக்ஷிதோ வகாஹேத் யஜ்ஞம.

பரஸ்மாத் விபோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமைதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமைதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி டு தத் குருமூர்த்தி தட்சிணாமூர்த்தி ஐ சல்யூட் பூஹு அம்பாம்சி அனலஹ அனிலஹ அம்பரஹ அம்பரம் மஹ அஹஹ நாசஹ ஹிமாம்சு ஸ்துமான் அஹர்நாதோ மஹா அஹர்நாதோ ஹிமாம்சு ஸ்துமான் இதி ஆபாதி சராசரம் சராசர ஆத்மகம் இதம் யஸ்யைவ மூர்த்தி அஷ்டகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விமர்சதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோஹோ பூஹு ஆல் திஸ் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் ஆல் திஸ் எலிமெண்ட்ஸ் பூஹு எர்த் அம்பாம்சி அம்பா வாட்டர் இஸ் ஆல்வேஸ் இன் ப்ளூரல் சோ அம்பாம்சி சோ water then analaha fire anilaha prithvi akasha akashat vayu vayu agni that order he is in is presenting it in different order so anilaha vayu anilaha and ambara akasha ambaram அஹர்நாதஹ ஹிமாம்சுஹ உமான் ஹிமாம்சுஹ உமான் சோ ஆல் தீஸ் டிஃபரண்ட் இஸ் அஹஹ அஹ மீன்ஸ் டே டைம் நைட் ஆல் தீஸ் டிஃபரண்ட் டியுவாலிட்டி தி வேர்ல்ட் ஆஃப் டியுவாலிட்டி ஹூவர் இன் விச் அவர் உமான் இது ஆபாதி அஸ் தோ இட் எக்ஸிஸ்ட் இட் ஷைன்ஸ் சராச்சராத்மா ஆத்மகம் இதம் வாட் ஷைன்ஸ் தீஸ் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் and the planet the animals plants etc whatever chara chara chara chara means that which moves achara means that which does not move the whole creation which moves and which does not move which is superimposed on this self as though it exists idam yasiva murti ashtakam and whom in whose self these whole things are superimposed all these things are superimposed on whom these eight shlokas are composed na anyat kinchana vidyate vimrshatam there is nothing other than this self which exists vimrshatam yasmat parasmat bho which you can do vimarsha of explain There is nothing to explain other than this self. There is nothing other than which is the creation. Vimrsha is also creation. So, there is nothing other than this self which can be called as creation. Yasmat parasmat vibho which vibhu vyapaka all pervading self other than this self this Dakshinamurti there is nothing other than that we can call as Jagat. Tasmai Shri Guru Murti Dakshinamurti I salute. சர்வாத்மத்வமிதி ஸ்புடீகிருதமிதம் யஸ்மாதமுஷ்மின் ஸ்தவே தேனாஸ்ய ஶ்ரவணாத் ததர்த்தமனநாத் த்யானாத் ச சங்கீர்த்தனாத் சர்வாத்மத்வமஹாவிபூதி ஸஹிதம் ஸ்யாத் ஈஸ்வரத்வம் ஸ்வதஃ சித்யேதத் புனர் அஷ்டதா பரிணதம் சைஸ்வர்யமவ்யாஹதம் சர்வாத்மத்வம் இதி ஸ்புடீகிருதம் இதம் யஸ்மாத் அமுஷ்மின் ஸ்தவே தேனாஸ்ய ஶ்ரவணாத் ததர்த்த மனநாத் தியானாத் ச சங்கீர்த்தனாத் சர்வ ஆத்மத்வ மகாவிபூதி சஹிதம் ஸ்யாத் ஈஸ்வரத்வம் ஸ்வதஹ சித்யேத் தத் புனஃ அஷ்டதா பரிணதம் ச ஐஸ்வர்யம் அவ்யாஹதம் சர்வாத்மத்வம் இதி ஸ்புடீகிருதம் All that which exists is nothing but this self. So, idam sputi kritam, this is very clearly presented here. Idam yasmat amushpin stave. This is the idea, knowledge which we have presented in this glorifying shloka. So, tena asya, therefore, because of this reason, Asya, this shloka, shrava, if you hear, if you listen to it, tadartha mananat, if you meditate upon the meaning, if you inquire upon the meaning, dhyana, if you meditate upon this, swarupa, dakshinamurti, or